0: ஆஸ்திரேலியா வித் இமிகிரேஷன் தான் மசலா. நான் ஜாவோ இதர் உதர் சித்தே ஆவு ஐஎம்இ அட்வைசர் அப்படி மாங்கோலி வித் சம்ஜன் துஹாட்டி லோடு நாளை வரையா தோ ஸ்கில் விசா 186 189 190 482 491 ஸ்கில் அசஸ்மெண்ட் பார்ட்னர் விசா பேரண்ட் விசா ஜா ஸ்டூடெண்ட் விசா தோ பிஆர் தக் ஹர் இமிகிரேஷன் ப்ராசஸ் லி எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் ஆஜ் ஹி பரோசே நாள் சம்பர்க் கரோ ஐஎம்இ அட்வைசர் கால் 02 906 3 1618 ஹுட் பேராமேட்டா சிட்னி அதி நியூ டெல்லி வித் மீ ஐஎம்இ அட்வைசர்
1: This station is now the ultimate power in the universe.
2: Radio Haji 1674 AM.